0: Lotus FM. You are listening to Inner Same of A. You are listening to Inner Same of A on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசைமழை நிகழ்ச்சி வருங்குபவர் தனசீலன் துரைசாமி, உங்களின் மிக பிடித்த வானொலி நிலையம் லோட்டஸ் எஃப்எம். இந்த நிகழ்ச்சியில் அருமையான பக்தி பாடல்கள் மற்றும் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் யட் அனதர் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங். திஸ் இஸ் இனிசைமழை வித் மீ தனசீலன் துரைசாமி, எக்ஸ்க்ளூசிவ் டு லோட்டஸ் எஃப்எம், எ டேமோ ப்ரோக்ராம் தட் பிரிங்ஸ் டு யூ டிவோஷனல் அண்ட் ஃபிலிம் சாங்ஸ் ஃபார் யோர் லிஸ்னிங் பிளேஷர். மேலும் நம்முடைய இரண்டு மேற்கோள்கள், அதாவது நீதி விளக்கம் மற்றும் தமிழ் பாடும். நாட் ஃபர்கெட்டிங் யோர் வீக்லி ஃபீச்சர்ஸ் இன் தியர் ரெஸ்பெக்டிவ் டைம் ஸ்லாட்ஸ். தட்ஸ் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ் அட் குவார்டர் பாஸ்ட் சிக்ஸ் அண்ட் யோர் டேமோ லெசன் அட் குவார்டர் டு செவன். வரும் ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் நவராத்திரி திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஆகவே நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். கமிங் சண்டே இந்தியன்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்ட் வில் அப்சர்வ் அண்ட் செலிப்ரேட் தி ஆஸ்பிஷியஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் நவராத்திரி. வி ஸ்டார்ட் தி ப்ரோக்ராம் வித் எ பியூட்டிஃபுல் டெடிக்கேஷன் டு தி டிவைன் மதர் இன் அ க்ளோரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் சரஸ்வதி, லக்ஷ்மி அண்ட் பார்வதி.

கண் முதல் வளவல் நெஞ்சனை தவை திக்கு திசையதிர சஞ்சரித்தவை ஞான ரூபிணி மதுரை வளர் மீனலோஜனி தகதி மீன சிலம் ஒலியட நடமிடுபதமடி

0: Vanakkam Anna, Mika Nandri, for an awesome show. Always looking forward to listening to you on Fridays. You bring out the best in Tamil music and your teachings as well. If today feels heavier than yesterday, be gentle with yourself. Sometimes making it through each day is enough to get through the night as well. Have a safe and blessed weekend, and looking forward to Kodumbakkam on Sunday. Safe travels, though, Mana. Lots of love, Maggie and Shailen Chetty Surenappa.
1: இனிய இனிய மாலை வணக்கம் உன்னிடம் தனசீலன் தரசாமி. We're going to really enjoy இசை மாலை today with all the lovely devotional songs, music and the Tamil lessons. For all my Lotus FM friends to have a lovely evening and enjoy இசை மாலை. Thank you so much, தனசீலன், பத்மா செட்டி. You drive home safe.
2: Vanakkam to you, Dhanasilan Dorsami. Happy Friday to you and your family. And thanks for your awesome show. Yeah, the first song is so lovely. I know all the songs you're going to play for us will be beautiful. And yeah, you take care. And when the show is over, take care and drive home safe. Your loved ones, happy night, Upulokwane.
3: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இப்பொழுது மணி 6:00, நம்முடைய நீதி விளக்கம். இட்ஸ் ஜஸ்ட் கான் குவார்டர் பாஸ்ட் 6 ஆன் தி ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ். இன்று நம்முடைய தலைப்பில் நல்லாட்சி, அதாவது குட் கவர்னன்ஸ். திஸ் ஈவினிங் வி லுக் அட் சம் எத்திக்கல் சேயிங்ஸ் ஆன் குட் கவர்னன்ஸ். நல்லாட்சி மக்களின் நல்வாழ்வுக்கு உதவுகிறது. நல்லாட்சி மக்களின் நல்வாழ்வுக்கு உதவுகிறது. அதாவது குட் கவர்னன்ஸ் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள். குட் கவர்னன்ஸ் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள். அடுத்தது தலைவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். தலைவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். This is very important. Leaders must act honestly. Leaders must act honestly. தலைவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். Leaders must act honestly. மூன்றாவது, அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் மஸ்ட் பி கிவன் டு எவ்ரி ஒன். ஈக்குவல் ரைட்ஸ் மஸ்ட் பி கிவன் டு எவ்ரி ஒன். அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஈக்குவல் ரைட்ஸ் மஸ்ட் பி கிவன் டு எவ்ரி ஒன். நான்காவது, அரசு மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அரசு மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது த கவர்மெண்ட் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். அரசு மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். த கவர்மெண்ட் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். கடைசியாவது அண்ட் லாஸ்ட்லி, நல்லாட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு அல்லது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வழி வகுக்குகிறது. அதாவது நல்லாட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு அல்லது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வழி வகுக்கிறது. குட் கவர்னன்ஸ் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி ஓ அண்ட் ஆர்கனைசேஷன். நல்லாட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு அல்லது நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வழி வகுக்கிறது. குட் கவர்னன்ஸ் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஏ கண்ட்ரி ஓ அண்ட் ஆர்கனைசேஷன். மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். லெட் அஸ் லுக் அட் தி சேயிங்ஸ் அகெய்ன். நல்லாட்சி மக்களின் நல்வாழ்வுக்கு உதவுகிறது. குட் கவர்னன்ஸ் ஹெல்ப்ஸ் இம்ப்ரூவ் த வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள். அடுத்தது, தலைவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். தலைவர்கள் நேர்மையாக செயல்பட வேண்டும். லீடர்ஸ் மஸ்ட் ஆக்ட் ஆனஸ்ட்லி. லீடர்ஸ் மஸ்ட் ஆக்ட் ஆனஸ்ட்லி. அனைவரும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் மஸ்ட் பி கிவன் டு எவ்ரிவன். அனைவருக்கும் சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். ஈக்குவல் ரைட்ஸ் மஸ்ட் பி கிவன் டு எவ்ரிவன். நான்காவது, அரசு மக்களின் தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும். த கவர்மெண்ட் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். த கவர்மெண்ட் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள். கடைசியாவது அண்ட் லாஸ்ட்லி, நல்லாட்சி நாட்டின் வளர்ச்சிக்கு அல்லது வழி நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு வழி வகுக்குகிறது. குட் கவர்னன்ஸ் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரி ஓ அண்ட் ஆர்கனைசேஷன். இது உங்களுடைய நீதி விளக்கம். தீஸ் வேர் யோர் எத்திக்கல் சேயிங்ஸ் ஃபார் திஸ் ஈவினிங். 6:30 நவராத்திரியை பற்றி ஓர் அருமையான பிரசங்கம். Coming up at 6:30 is an enlightening discourse on the auspicious celebration of Navaratri.
4: It's fun, it's fast, and it's fiery. The Spinner Zone Get Jackpot Race is Mzansi's most exciting slots competition, boasting the richest rewards. With over 60 piping hot habanero games to choose from, you stand a chance to win your share of 3 million rand. Join the sprint to success and claim your slice of the prize. Play every Wednesday, Friday, and Saturday evenings from 8:30 to 10:30, and you could win big. T's and C's apply. Hollywood Sportsbook is a licensed betting operator. No persons under the age of 18 years are permitted to gamble. Winners know when to stop. South African Responsible Gambling Foundation toll-free counseling line 0800 006 008, or WhatsApp HELP to 076 675 0710.
5: Navratri is here, and so is the color, sparkle and celebration. The brand new Navratri collection has just arrived at Jayashree's Rivage. Shop stunning festive looks in store and online now, where tradition meets fashion. Jayashree's Rivage.
6: The best of Gurdam Bakar.

உள்நாட்டு கலைஞர் சமந்தா பிள்ளை பாடிய பாடல் அமைதி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் சரேஷன் பிள்ளை அவர்கள், மேலும் த நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம். இந்த அருமையான பாடலால் இந்த நிகழ்ச்சி ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். We bring the show to a close with this beautiful song by Sid Shriram.